0: ஐ லிம்டம்
1: லிம்டம் லிம்டம்
0: யா பங்சரே
1: பங்சா
0: ஆ கனி நமி கன கனூரன பர்த்தா மன்றன் ஜெசோக்கன் கனூர் டால் டால் கேரும் தே டே டே
1: ஆவுடே
0: தெதன வாடு லைக் நம ண்ட
1: நமி டே நே வாடுலே
0: நம்ம வாடு லை பத்த கண்ட குர்தன் குர்து போ
1: குர்தே தத்தே தெல்லே
0: குர்தே தத்தே குர்தே அரங்கதே டே
1: ஆவுடே
0: கந்த முத்தன பர்த்தா லம்சிங் டே கோலி டே
1: ஆவோ
0: லம்சிங் டே கோல சேலே கனூ வரோ 12 தசண்டேலே நோல்தோ தெங்கன் டாகா டாகாலே வரோ தும டே சோயிலே
1: ஆவுடே
0: விசுத்தத கசிரல் ஜிர குர்தாங் பாவின் கோத்தே
1: சபிங்
0: சிரல் ஜி கனி கோ பந்து வாடி சபிங் ரங்கல் ஜி குவாங் குடி ஜாக
1: ஆவுடே
0: நம்ம மின நக்கன் ஞான் டெலே ஹலோஜன் காஜுன் ஜாக்கை
1: நமி தெலே கானதே ஜோயன் அனதே ஜாய் தெலே
0: குர்தாங் பாவ ஜோ லோடே கனி திருபந்து மாதி தோடே டே
1: ஆவுடே தெலே டாகன் டென் பெசிடன் தார் பாஞ்சி சபிங் அசராய்தே
0: ஓ எத்ர திருப் திருப் டம்பர ஆயத்தும்
1: ஆவுடு
0: திங்கள் வேண்டே நமி தொக்கனி கனூரா பார்த்தாடு ஆயிட்டே கனாசல திங்கால வேண்டேன் தம்மே ஆடா ஜதி கன கனூர் மலை டடாலா என்றேன் கனாசல அசுன் ரங்காடு தாய் ஒரேஜா எல்ல தசமலக்கனி டடாசல மலா ஒகல்லபி எத்தில நம்மி அசாஞ்சி கொர்தா கொர்தா குத்திஞ்சி நம்மி அசாஞ்சா பாரு செட் பாங்குரங் மஞ்சி கர்ப்பவதி ஏஞ்சி அடங் அஞ்சி சேவா மேபி கனாசல அஞ்சி ஐந்தா கொர்தா கர்ப்பவதி ஏஞ்சி குத்திஞ்சி கொர்தா ஜரமே எரம் மேபி அஞ்சி மெடிக்கல் உருங்காரோங்ல அஞ்சி கனி அஸ்பத்திரி சிங்கன்ஸ் போ உருங்காரோங்ல ஞாங்கானேன் டோல்கான் ஜரமியோங் திஜி நவஜாத சிசு எத்தில பிரசுத்தி ஏன் ஜரமியோன் அடைத்து அயங் ஞாங்கான் அஞ்சி ஜொத்தனா மெத்துவே ஞாங்கான் ஜி டோல்கான் ஜரமியோங் திஞ்சி கஞ்சா கிங் அசேபா சுசுரசிலே அசதி திஞ்சி டே கனாசிலே அஞ்சி கொர்ஜாங்ல ஜரமியர மல்லவே அஸ்பத்திரி சிங் யாலு ஜரமியோங்லிஞ்சிர ஏன் பங்சர் கோத்தே எத்தில பதம்பர பங்சர் கோத்தே டே கஞ்சாக்கா கல் எம்மிடையே தாசன் ஆஸ்பத்திரி சிங் ஜரமியோங்லிஞ்சி டோலோ கஞ்சா கிங் அபியர்னா சேலே அப்ப எங்க ரவாங்கலே கொமாபதுரா பஞ்சாயத்து பதம்பூர் அபளக டொக்கா சிக்கிலே அப்ப கொர்ஜாண்டாக்கு அனாண்டேலே கத்தியாங்க போஜானும் சுக்குமாரி சபர அத்தோலிங் பாக் பண்ணா அண்ணங்க பா
2: யாங் லிம்டம் இத்தாங்க நம்ம யாங்
3: சுக்குமாரி சபர
2: வான கொர்ஜா
3: சிக்கல்லி
2: சிக்கல்லி இதுனா வரலும் தே
3: ஆசா வரலும்
2: ஆசா வம்சத்து யா தேண்டே
3: பாங்குரம்ருத்தி ரேகம் சித்திரங்கால் மேலே மல்லே யாகாங்க இப்ப இல்லே மல்லே ஐரன் டேப்லெட் ஆத்தித்தாய் வர்க்காலி சிம்மா தீத்தா தீதி மல்லே தீத்தாலே